வாடே ஹைந்தவுண்டு வாடே ஹைந்தவுண்டு வாடே முஸ்லிமு கூட வாடே மானவுண்டு